0: Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru, Vaheguru,
1: வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு வாகுரு

நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வத்ருக்யானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ருஸ்யங் நமோ சர்வக்ரிஸ்யங் நமோ சர்வரங்கே திருபங்கீனங்கே நமோ ஜீவஜீவங் நமோ பீஜபீஜே அகிதே அபிஜே சமாஹுதங்.

திருராஜன் கேசரிபத்ரசோக கேசரிபத்ரபோக கேசரிபத்ரத்ரானே கேசரிபத்ரபிரானே கேசரிபத்ரதேச கேசரிபத்ரபேச கேசரிபத்ரமான்ய தேவம் பிரதான்ய கேசரிபத்ரஜாப்ய கேசரிபத்ரதாப்ய கேசரிபத்ரபான கேசரிபத்ரமான கேசரிபத்ரஇந்திர கேசரிபத்ரச்சந்திர கேசரிபம் கலிங்ம கேபரமங் பஹிம கே ஆக்கலாம கே சஹவ கலாம கே ஹுசனல வஜூஹ தமாமல ருஜூஹ ஹமேசல சலாம சலீக்கு தும் தாம கனிமுல சிகாஸ்தே கிரீபுல பராஸ்தே மிலந்தல மகான ஜமீனல் ஜமான தமீஜல தமாம ருஜுவல் நிதான ஹரிஃபுல அஜிம ரிஜயக்கீன அநேக்கல திராங்க ஹை பேத ஹை பாங்க ஹை அஜி ஜல் நிவாஜ ஹை கனிமுல் கிராஜ ஹை நிருக்த ஸ்வரூப ஹை திரிமுக்த விபூத ஹை